0: இந்த இரவு வேளையில் எத்தனை பேர் சொல்லுறீங்க, நான் ஆண்டவருக்காக ஆண்டவர் நாமத்துக்காக வாழ விரும்புகிறேன். அப்படி உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஏசப்பாவின் வேலைக்காக, ஏசப்பாவுக்காக ரத்தம் சிந்த எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க?
1: ரத்தமே சிந்தி சாட்சி,
0: நீ அவருடைய பிள்ளை, நீ ஏசப்பாவின் பிள்ளை, அவரை விட்டு போயிடாத, அவர் உன்னை நேசிக்கிறார். எதிர்கால வாழ்க்கை அவருக்கு உள்ளது. தம்பி தங்கச்சி, நீ அவருடைய பிள்ளை, அவர் உன்னை அவ்வளவு நேசிக்கிறார்.

கிறிஸ்துவ அன்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை வானொலியினூடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபை@gmail.com, கிருபை@yahoo.com ஓடு இணைந்து